0: இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை.
1: மே மாதம் 21 நாள் சர்வதேச தேயிலை தினம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் சர்வதேச தேயிலை தினம் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரு பிரதீப் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, நான் உங்கள் பிரதீப் பள்ளிவாசல். மே மாதம் 21 நாள் சர்வதேச தேநீர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் சர்வதேச தேநீர் தினம் பற்றிய தகவல்களை கேட்கலாம். உலகில் மனிதர்களால் அதிகம் பருகப்படும் ஒரு பானம் தேநீர் என்றால் அது மிகையல்ல. ஆண்டுதோறும் மே மாதம் 21 நாளை ஐக்கிய நாட்டு சபை சர்வதேச தேநீர் தினமாக அங்கீகரித்துள்ளது. காலையில் எழுந்தவுடன் ஒரு கோப்பை தேநீர் அருந்தாமல் பலருக்கும் பொழுது விடுவதே இல்லை. அந்த தேநீரின் மகத்துவத்தை, அதன் பின்னால் இருக்கும் உழைப்பையும் போற்றும் விதமாக மே மாதம் 21 நாள் சர்வதேச தேநீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேயிலை ஒரு பசுமை தாவரம். இது ஒரு வணிக பயிராகும். இந்த தாவரத்தின் கிளையின் நுனியிலுள்ள இலை அரும்பையும் அதற்கு அடுத்ததாக இருக்கும் ஒரு இளம் இலையையும் கொய்து அதனை உலர வைத்து கொதிக்க செய்து பொடியாக்கி பின்னர் படிப்படியாக பக்குவப்படுத்தி தேநீர் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. தேநீர் தயாரிக்கப்படும் இந்த முறை தொடக்கத்தில் கிழக்கு, தெற்கு, தென்கிழக்கு ஆசியாவில் காணப்பட்டது. வெள்ளை தேயிலை, பச்சை தேயிலை, உளங்கோ தேயிலை, கருப்பு தேயிலை போன்ற வெவ்வேறு வகையான தேயிலைகள் இவ்வினத்தில் நின்று உருவெடுத்தாலும் பக்குவப்படுத்தல் முறையில் வேறுபடுகின்றன. குக்கிசாவில் இவ்வின நிலத்திணையின் இலைகளுக்கு பதிலாக கொப்பு, தண்டு என்பவற்றை பக்குவப்படுத்தி தயாரிக்கிறார்கள். தேயிலை சீனா, இலங்கை, கென்யா, துருக்கி, இந்தோனேஷியா, வியட்நாம், வங்காளதேசம், மாலாவி, உகண்டா, தன்சானியா, மலேசியா போன்ற பல நாடுகளில் தேயிலையை பெருமளவு உற்பத்தி செய்கின்றன. தேநீர் சீனாவில் தோன்றியிருந்தாலும் அதை பற்றிய குறிப்பான வரலாற்று செய்திகள் ஆதாரங்களோடு இல்லை. புராண கதைகள் போல குறிப்பிடுகிறார்கள். கிமு 2737 ஆட்சி இழந்த மன்னர் ஷெய்ன்னாங் தெற்கு சீனாவிற்கு செல்கிறார். சாப்பிடுவதற்கு கூட அவரிடம் பணம் இல்லை. அப்பொழுது அங்கே ஒருவர் ஒரு மரத்தின் இலைகளை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு கொடுக்கின்றார். மன்னருக்கும் கொடுக்கின்றார். மன்னரும் அதை விரும்பி பருகுகின்றார். பிறகு அவர் அங்கேயே 7 வருடங்களாக தேநீரை அதிகம் பருகுகின்றார். இப்படியாக தேநீர் சீனாவில் சிச்சுவாம் மற்றும் யுனானை சுற்றியுள்ள மலைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. அரசர் ஷென்னாங் அதை பிரபலப்படுத்தினார். அரசரது வயிற்று உபாதைகளை தேநீர் குணப்படுத்தியதும் அந்த கதையில் உண்டு. தற்பொழுது தேநீரில் உள்ள பாலிபினால்கள் குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை தடுத்து நல்ல பாக்டீரியாக்கள் செழிக்க உதவுகின்றன. இப்படி நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்பு தேநீருக்கு இருப்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேநீர் தினம் பற்றிய மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

மே மாதம் 21 சர்வதேச தேநீர் தினம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் சர்வதேச தேநீர் தினத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் பரவிய தேநீரை பற்றி பார்க்கலாம். உலகின் சீன மக்கள்தான் முதல் முதலில் தேநீரை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பருகி வந்தார்கள். அது அவர்களது உடல்நலம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தும் இருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அது ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தது. ஆரம்பத்தில் தேயிலை அரிதான பொருளாக இருந்தது. பின்னர் தேயிலை சாகுபடி பல இடங்களில் வந்த பிறகே பொதுமக்கள் அதை தேநீராக பயன்படுத்தினார்கள். அதற்கு முன் அரச வம்சத்தினர் மட்டுமே பருகினார்கள். சீனாவில் படித்து வந்த ஜப்பானிய துறவிகள் தாய்நாடு திரும்பும் பொழுது தேயிலையையும் அவர்களுடைய நாட்டிற்கு கொண்டு சென்றார்கள். தேநீர் தினம் பற்றிய மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பவை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. மே மாதம் 21 சர்வதேச தேநீர் தினம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் சர்வதேச தேநீர் தினத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தேநீர் தினத்தின் நோக்கம். சர்வதேச தேநீர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? இது வெறும் சுவைக்காக மட்டும் கொண்டாடப்படுவதில்லை. விவசாயிகளின் உழைப்பு, தேயிலை தோட்டங்களில் வியர்வை சிந்தி உழைக்கும் தொழிலாளர்களின் உரிமைகளையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் உலகிற்கு எடுத்து காட்டவே இந்த நாள் உருவாக்கப்பட்டது. பொருளாதாரம். பல வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தில் தேயிலை உற்பத்தி மிகவும் பங்கு வகிக்கின்றது. தேநீர் முதன்முதலில் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஒருமுறை தற்செயலாக சூடான நீரில் சில இலைகள் விழுந்தபொழுது உருவான அந்த நறுமணம் இன்று உலகம் முழுவதும் பல வடிவங்களில் பரவியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை தேநீர் என்பது வெறும் பானமல்ல, அது ஒரு உணர்வு. விருந்தினர்களை உபசரிப்பதில் தொடங்கி அலுவலக இடைவேளைகளில் வரை தேநீர் ஒரு சமூக பிணிப்பை உருவாக்குகின்றது. மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, கிரீன் டீ என இதில் எத்தனை வகைகள் இருந்தாலும் அது தரும் புத்துணர்ச்சி ஒன்றுதான். இந்தியாவின் முக்கியமான தேயிலை மாநிலங்கள் பற்றி பார்க்கலாம். அசாம். இது இந்தியாவின் தேநீர் தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்றது. மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங்கில் தேயிலை பயிர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதேபோல டார்ஜிலிங் தேயிலை என்றும் இது அறியப்படுகின்றது. தமிழ்நாடு. நீலகிரி மலைகள், வால்பாறை மற்றும் கொழுக்குமலை பகுதிகளில் இது உற்பத்தி செய்யப்படுகிறது. கேரளா. கேரளாவில் மூணாறு மற்றும் வயநாடு பகுதி

இதில் முக்கியமாக தேயிலை பயிரிடப்படுகின்றது. தேநீர் தினம் பற்றிய மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பவை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

மே மாதம் 21 நாள் சர்வதேச தேநீர் தினம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் சர்வதேச தேநீர் தினத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவின் பிரபலமான தேநீர் வகைகளை பற்றி பார்க்கலாம். மசாலா டீ, பால், இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களால் தயாரிக்கப்படும் மிகவும் பிரபலமான இந்தியர் பருகும் தேநீர். அசாம் டீ வலுவான மால்டி சுவை கொண்ட வடகிழக்கு இந்தியாவில் விளையும் கருப்பு தேநீர். இது பால் தேநீருக்கு சிறந்தது. டார்ஜிலிங் டீ, டீசின் ஷாம்பெயின் என்று அழைக்கப்படும் மலர் மற்றும் பழ சுவையை கொண்ட இலகுவான தேநீராகும். நீலகிரி டீ தென்னிந்தியாவின் நீலகிரி மலைகளில் விளையும் நறுமணம் மிக்க விறுவிறுப்பான